0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கியுள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். எவரி போதன ஆபோஹிராக வர்ணம் ஆதிதாளம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது.
2: Listen to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He begins his concert with Evari Bodhana, a Varnam in Rag Abogi set to Aditaal, a composition by Patnam Subramania Iyer.

0: சோபில்லு சப்தஸ்வர தியாகராஜர் கீர்த்தனை ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.
1: சோபில்லு என் ராக் ஜெகன்மோகினி செட்டு ரூபகத்தால் A composition by Thyagaraja.

0: ஆனையம்பட்டி கணேசன் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை ஒரஜூப்பு, கன்னட கவுள ராகம் ஆதிதாளம்.
1: He now presents ஒரஜூப்பு in ராக் கன்னட கவுள செட்டு ஆதிதாள், a composition by தியாகராஜா.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயலின் கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். பண்டூர் ரீதி கோலு, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹம்சநாதம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. He is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by K.V. Prasad. Continuing the concert, now listen to Bantu Reethi Kolu in Rag Hamsanadam set to Aditaal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக மானச சஞ்சரரே சாமாராகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது ஆதிதாளம்.
1: ஆணையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் மானச சஞ்சரரே இன் ராக் சாமா செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை சதாசிவ பிரம்மேந்திரர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வழங்கிய ஜலதரங்க இசை. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You were listening to a Jalatarangam recital by Aniyampatti S. Ganesan. The accompanying artists were M.A. Krishnaswamy on the violin, K.V. Prasad on the mridangam. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH.

0: ஈச பாஹிமாம் கல்யாணி ராகம் ரூபகதாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: யூ வில் நவ் லிசன் டு அ காம்போசிஷன் ஆஃப் செயிண்ட் தியாகராஜா, ஈச பாஹிமாம் இன் ராக் கல்யாணி செட் டு ரூபக்தாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் அட்டானா ராகம் ஆதி தாளத்தில் லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் ஏற்றிய வர்ணம்.

ராமப்ரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய இயற்கிருத்தி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி நன்னு ப்ரோவு லலிதா, ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் லலிதா, மிஸ்டர் சாபதாளம்.

0: உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமகதா சுதா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி ஆதி தாளம்.

மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மீரா பஜன், ராகம் மிஸ்ரபீலு, ஆதி தாளம்.

0: இல்லதுவரை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலினிசை இடம்பெற்றது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். He is accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Nigashil mudalil, Siddhi Vinayakam, Harikesan Allur Mutaya Bhagavadar Sahityam, Ragam Mohana Kalyani, Adithalam. The concert begins with Siddhi Vinayakam, composed by Harikesan Allur Mutaya Bhagavadar, in Rag Mohana Kalyani, set to Adithal.

இனி அனுபம குணாம்புதி தியாகராஜர் திணை அட்டானா ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு அனுபம குணாம்புதி கம்போஸ்ட் பை சென் தியாகராஜா இன் ராக் அட்டானா செட் கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்,

வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எஸ் ஆர் மகாதேவ சர்மா ஆன் த வயலின், ஸ்ரீ வி சுரேந்திரன் ஆன் த மிருதங்கம், அண்ட் ஸ்ரீ வி கார்த்திகேயன் ஆன் த கட்டம். இனி தனயுனி புரோவ தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு தனயுனி புரோவ, composed by Saint Tyagaraja in Rag Bhairavi, set to Aditha.

நேயர்கள் இதுவரை கேட்டது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சி பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Shri K.S. Gopalakrishnan. He was accompanied by Shri S.R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.